மம்மது காக்கடை கோட்டான் இது நாட்டில் முழுவன் பாட்டான் கண்டம் வெற்று கோட்டான் பண்டே கெட்டிய கோட்டான் மம்மது காக்கடை கோட்டான் இது

கட்சி கொள்ளான் வந்தால் நின்னே கசாப்பு செய்யும் இது கண்டம் வெற்று போட்டான்னு பண்டே கிட்டிய போட்டான்னு மம்மது காக்கடை போட்டான்னு.